சந்தபேட்டையா நானுக மனபிரகாஸ் அஷ்டபதி சந்த சங் அந்தர பிரபுடீட்டா நாம் பிரபுகா லாகாமீட்டா சகல சமேகரி ஏகசகாட்டமாஹே அனுகரங்க நானா திருஷ்டாஹே நவுனிது அமிர்த பிரபுகானாம் தேஹிமே இஸ்காபிசராம் சொன்ன சமாத் அனத்தநாத் கஹனா ஜாயி ஆச்சாரிய பிசமாத் தேன் தேகே அசாவ் திகாயே நான் திஜன் சோ ஜீபாய் சுவந்தர் சோ பஹர் அனந்த கட்கட் வியாப் ரஹயா பகவந்த தருணமாய ஆகாஷ்பயால் சர்வலோக் பூர்ண பிரதபால் வந்தன் பர்வத ஹே பார் பிரம்ம ஜெயசி ஆகா தயசா கர்ம பவுன் பாணி ப சந்தர்மாஹே சார் குண த திசை சமாஹே திஸ்தே பெண்ணை கோட்டாவோ குருபிரசாத் நானு சுபாவோ வேத பிரான் சிமிர்த மே தேக சசியர் சூர் நகத்திரமே ஏக.

சர்வங் திராணம் சர்வங் கர்மங் சர்வங் தர்மங் சர்வங் ஜுக்தா சர்வங் முக்தார் சாவல் சாந்தவ பிரசாத் நமோ நர்க்க நாசே சதேவங் பிரகாசே அனங்கங் ஸ்ரூபே பங்கங் விபூதே பிரமாதங் பிரமாதே சதா சர்வசாதே அகாத ஸ்ரூபே நிர்வாத விபூதே

ஆல தித்தே காண்டமண்டால் வர பஞ்சே கோ கதாய தயாந்த நயாந்த தித்தே லோ லோ ஆகார ஜெவ ஜெவ கமித்த வேத்தவ கார வேக்காவி